சாத்தியம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிரு சத்தியம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிரு சத்தரி சதல சத்தியம் சதல சத்தியம் சதில சத்தியம் சத்த சரித சனத சலு சத்தியம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம்